ཁེ དུ ཡིན ལ ལག ཆེ ཤོ ལ ཉ ཕོ ཉ ལེ ཚེན དེ ཉེ ནེ དེ ཡུ ཕ ཡུ ནོ ཁོང ཆོང དེ ནོ ཁོང ཆོང ཅུ ན ལ ཤོ ཡུ བེ ཕ མ ཉེ ནེ ཅུ བེ གང ཉེ བུན ཅེ ཐ ཆོ བུ ཆོ མ ཡོང ལ ཡ ཤམ གསུང ཅེ དེ ཕུ ཅེ ཁེ ནམ ཁང སམ ལེ ལ རེ བེ ཅེ སམ མིན བེ ཅེ ཤི མིན དུ ཉེ བེ ནེ ཤོ ཡིན སི སོ ནན དུ དེ ནེ མོ ཐུ ཆ མིན ལ ཡ རེ བ སི ཅེ བུ ཁོ ནེ ཡིན ན xiam ki sun xie di ri gui xu jie xi ge zi chong ki xie tong men zong rin qin zi xiang lu lin chong zu zu nga bian na lie xu yue bie pa men ni ne zui bie yu mi bin qi yong tan chou wu chong men na men ling ge cong ya pu di zhe xi lin yong bie men dun xu ge tan ti ne huan ki le ro qu zha la ta chi le la shi ju qi lin la ta zhe xi la sun nam la huan nan cong ya pu ne gu su xie dan ta qia wa lam zhu 用别民族学区嘛，现在车辆能对电价量一升能够成功一年来学过瘾。提醒伢们年龄轻的，让他养成用别民族一年学过瘾，等进王间来送难度了。摩托两岸区三处穷村里啦，空气、车子哪里呀？想给送些的，来咱做叫南京给中了两票钱，是我上面看的，趁着学区他。提醒伊呢。 农村三创，老板呀，兄弟们，苏南这些啦，他当完啦，当完这里啦，往前啦，落山啦，他，去学给冲大啦，所以呢，三创用力啊，陪给他，突然的归他那里，咱先先难看他，提醒农村给他那里，咱先先预备，三创生意用力啊，陪着这些利用别面对，那因为那学员是送那些，这是农村来的南北，穷这些别送些的，其实呢。

0: 平常龙七年七里空，别给龙七年谈的龙七六七里钱输赢。
1: 李正孔们拿了俺做明代纳米堂厕所几斤重电表给了，早晚送呗。西江古不地界的电界扩展过了原因呢？我对堂这些得不得去学不得？这些学位居民拿来俺做纳米控诉预备阴电堂纳米切莫银白六度尼的杂交七六的春节给背了下节明代银白金九个一个。都从堂觉得你跟那边团呢，那边堂那边没人边拆听说，肯定是成个有名个过了牙医呢。我对堂这些学不完了，进入了对边拆堂那边几年的，进入了马对边拆堂那边肯定经营不一年，几去年堂几住了就完了，进入个接了修建，可能点把片头把七个月账，准备过不来。杨南呢，都从这杨门人呢，决定南北拆铁堂铁，成个月把地慢慢个不就是完了？拆堂进驻了东北拆几一年的，进驻了马东北拆几一年的，明德一边进驻个一个拆堂，那么说震荡震路地，几不就完了？几不营长俺爹呀？阴电堂六度尼个杂交七路，明德那么说？其他这边出去屯村的白天你下街一食堂我都吃不来那米堂吃没人我的心一食吃个点买完了走的眼空了阴天堂乐都吃个杂交七路了一食母鸡吃不贴猪肉多当能行一食七食不吃过来的呢开七食堂屯村堂的宁不得是完了完了家就批个龙庭三伯伯南街明代南米堂厕所其他整个玉米店牌搞了牙医呢进驻个一个大街堂大户松街一万七十一万一个男的大松堂明西一个啦大阿堂大松街一万七十一万一个男的大松啦文具七九地德松堂绝对扛个钱呢南米堂厕所整个玉米的厕所太困难你了下南街一食堂我们在南听吧拿着南书个人大爷呢明代南米堂厕所几顿足过送别七港古不地界的南呢咸阳乐都拉街堂几顿南堂大不堂各住建堂土壤就是送别七港地界的南了屯别南巴堂主把谁给明第一堂他个能行给七港他们他们的了穷外提到我修准备穷是送别七港地电解扩展抗疫民个过了爹呀七米个我对堂这些字我把都修过七个多今天看的是呢主把堂两把谁给明第一了谁的修古堆你看的是呢明第一个电解扩展谁不说呀给过吧主页给切度一把堂铁大我修准备穷西北七港地了家的修管你看的是呢七港古不地界的南呢七港地干呢堂做呢嘎在七港地印章家的修管给屯人地全部都送给而且呢下面呢红都拉到我的书本南都地界给过了牙印呢我的母鸡七档鸡家的皮革农村三伯伯南了我的鸡修管的俺三的学给屯大堂木的开的是呢几对南堂大古堂是送别南北三个名地电解扩展春节扩展抗疫民国了人几对南堂大古堂是送别七港地金顿是那的演员了呀人呢修白结巴堂大古松也定义呢明德银白进驻个一个德从堂决定你给南北团呢进驻地大康一边修进驻地大康一边女边结巴基督堂大北大成个月边团大地按住了电能个幺儿娃了我呢南北谁给明地 Tianjie, Kodun Kadi Ribesna, Tadi De Sungbe, Nandi, Kowo Sanabda Nana, Nan Tibruala, Nandi, Tungutola Yaina, Nita Namba Juba Segi, Namba Dila, Kogu Yore, Tinganzu, Sungoyagi, Gitawa Reswa Kadishi Warsna, Kowo Sanabda Nana, Nan Tiuba Yine, Di kose yudu koba kogu resi na ngandu tengan lobjong chebe gubla nita nemba juba segi nian juba la o di la ya kogu re di ka resi na ngandu ngonsung goya ge ji sheja ji dao di re dao na nita nemba juba segi nian di ranen chigi yorwa di ji du nian tang dagu tang segi nian di ni sanne resha di ni 西京的下街,文集堂,这些钱呢,用个二月,这个月呢是呢,大大的。你这两把主播写给年底,听声,让年底,这个月把的,同额的。天末节,几度年堂,大不堂是送别年月月了,年底呢,这把忙起来难了呀,那三年这个月把的,同额的。到呢, 三年以后年底你的年把主播写给扩顿电子给那么低了文字切过来给工作卡的人是那低你也想嘛学给同大做的几度年堂大不堂是成为七港地南了吞白年把写的肯定就了文字切过个月没给过了呀那你建议大佬七度在那这档记录 超科学制度啊了，超科学制度。接着，你们是给民地过了这些角度的呢？超科学这个我呢，解决这个农村社保部难了，我的收入不多。当我那想了呀，俺你们是把地过了呀，呢这些军党军路开始了，人民想到过度在我的收入也。
2: 新建那么做公共商，唐代清南村新兴八天年，平江龙井年轻列公配给龙井给龙井六七列建设，列建地南平江六大前面给人七亩啊七零多吉拉年，平江大转一边过了七零南西月边三南月秀。
1: 唐伯的肯定的是呢，唐伯的这把民用文具给拿了牙医呢，两把这把就个的是明江站送本堂，两把站来第一个给两把的，用你肯定这个文具切骨骨圆面给过了牙医呢，这些卷子不的牛牛的下啊了，拍起么人们多，再不修不一呢。 这把忙不难了呀！那两把是明的，快把咱们呢，用你第一个给两把的，而且用的，肯定就能我们这七个月没给贴了呀！那这些再干的，管不得下。别那俺做两把成的是明江咱们送过来嘛多几个，用你两把的肯定就能我们这七个月没过了呀！那这些嘛就没的，忙不多。 这些军人的能心切不赢呢？南北扩张三万主兵，拆机整个一百吨大的，千把一年，西北肯德基了，我们七个月没给扩张的，千百军，马千百军的，点点用过的。第一呢，俺南北是的扩张过了呀，那这些军队在农村上开的又没过了呀，那我都数不清。 你把的看的是哪？这把忙起来难了呀！那俺做矿个水边七港九八了，几度年堂大不堂是送白七港地，那么穷哎，年底三年七八，可不一年。七点小钟那个这边，他们写龙刷给咱们弄了呀！那三年过在下啊了，几度年堂大不堂三个年底，这把忙起来难了，怕我三那不打难了，年七月不一年，七点小钟那个。 这边推门写龙刷给咱外搞不了呀？那三年起码那么钱钱，让年底呢过两下。我呢，几对两趟大不堂是送白七港地那了，从外年底一年让年了，我们这七个月的呗，养了三年了，我们这七个月的是那，俺这钱呢，替你开的七百一年，囤了，捐给用马的生给。 gyumze kari yimin di da shamna nganzu deshe chebe gyurim nangla ya yina rimshin rimshin kali kali ngana yina seru dugruwa la di na nian shiba di go la sungbe jilus dhan yige gudang ge namba niba di namba suba di karesa na dati renju tunru la ge zebe gusang gonggen ge zawa nangla ya yina jidu nian tang dagbu tang si di nian di san nian di kuebe mece luwa la nian di kodun kang denbe tsuli ya yina jeshe gyo nang du zane dati renji tundu la ge zebe gusang gonggen na la kende sungbo de be sana ni sung ngam nian be ni da sung de o tunda kari denbo de be sana ni sung yang na nian ba di nian di po wo sa napda na na nian de nian ba o ni da 俺就看了老中孙子辈个老中前辈你这些就玩的玩了哦你打死送男要的今天是宋节哦得得人就听出来给你送俺那边扩军三组辈听到的我是电脑辈没切其他拿起个你是吧其他你的两边主辈两边了我就切个个月吧的我说电脑下是吧电脑下 俺的钱呢得得人就听出来给你送俺那边你的送别羡慕的李谢子银吧吞了那边送当机银吧这个了呀那我就七个月我就七个月二了我就七个月你的那边就不要如果是给年龄的让年的如果了听说忙起来让年吃个多了让年的 几对年堂大不堂是送别年底忙起来三年吃过的，是吧啦？三年吃过的，你送俺们那边你这是送些天气湿气了下节这些钱呢？这个阿云是呗天中堂托不起点点几十个人，是吧啦？点点几个人啦，几十不接，是吧啦？ 卡要嘛的，现在看的是那目的天气说的，在外那了呀？那你这个了呀？那加糖两百七十九十元的，你的两百九百年的，让你吃要嘛，让你吃要的嘛多，三年的吃要嘛的。他个能行的，准备往回拿来，你的加糖两百八十送丢在那，让你的交往的嘛多几个，三年的。 加在南药嘛的，听说唱吗？哦，听我下达的。今天送上七点小钟那个，几对两趟大不汤是年底热热天，这的人就听说那个几对两趟大不汤是三年过那么一年，你送俺两百年，这是送件。 他这刚起名了，马就把了，没这地，没这脚着了，没这地，你这两百九百三给三的了，没不着了，没不得。前张，你这两百九百三的了，三年他三年你个提前，提你十几个下届，你这两百九百两百了工资钱呐，这个阿有呐，这个月呐，三个托个地给不着了。
3: 他不得给过个内地的土个罗啦，但呢，这汉杰子欠过也几了罗啦，对面这边送大个早了，米节这边，对吧？罗啦，对吧？我为钱银吧，给他吃哇，别那小路路在外吃个这边，大这个对吧？他个能行个，一不。 老三吃的这边，送这边这边烧的难了呀！那加糖两百七十九是送别，你这个给吃干的，完了年底三年前那我这嘛多几个，母子亲自烧的，找了快不能行，让你的家里要的不是呢，让你的家要嘛的，兄弟啊！ 三不许不依呢？打高汤两百七十九岁的七缸酒吧，咱们那个七缸的，目的亲自说给男的伢呢，年底让你吃药的，啊，小路路走啊，大家能行个？五百六十七个这边送大个这边说给男的伢呢，高汤两百七十九岁的年底三年吃药的嘛，到这个让你的吃药嘛的，是吧？让你吃药嘛的，前张。
1: tēngwē tēngzē tō nē ngāntō lō yā yī nā mū tī tēngzē sō kī tāwā lō kuē bē gā tāng nē bē tī tū gyū sī rā nē kuē bē dī ngōng kī tī lūk dī sā nē yī bē tēng tā dī rā tō chūng bā rū wā lā tī rē mā tō jī kī kē bā kāng lōng shī kē tī nī kāng lōng shī kī tā kī nō yā kō nē tī bā chī kī lā nī ngē tāwā nī nē ngū tī chī kī mē rū wā lā ngū tī chī kī mē Pawa sa napta nana nian siya ki nian di kodun kola ya dreshe zedu zane dredi renji tundu laa ki ngi sung ngam nian basi sungbaru wala kwanga nga zong otu shubin bala sungbaru taga nang shingi sonda ki driba uba lai na ye nang le nian basi ya di dreshe gyundu kante sungbaru basi na nian den ngi sung ki gona nian basi di na uba lai na jian xie bè song da ge zhi ba di nang ge song bè nian ba xie ba di le ya de xie jian bè ci di ruwa la nian dian ni song ge guo nian nian ba si ting de si song nang xia qie zang po wo san na da na na nian xie di le nian dian ni song ge nian bè tuan di yu zang xiao lu lo zao wa tang da ge neng xin ge uba lo se suo ge zhe bè song ju bè zhe ba suo ge nang la ka tang nian bè qi du gyu se gi nian di ngè jü xin nang ne san ne qi nang wo ba la san ne qi nang wo de san ne gui nang wo yi ne mi jie ti ni ni de nian ba ju bè ge ge nian ba ru ba la nian ba ru ba la yun zhe ye ka de bè si na san ne di le nian dian ni sung gi nian bè tuan de yu zang qie ba ru ba la qie zang ngār jī tīngē kātās nā sāne yīmbē nēn dī tā chī jī kēpā zhū shībē nāngsī gī yīwā shībzā chī jē rā nēn dī nēn dēn jī ngē ngī chēpē tūn tāng sāne dī jāwā tāng dēpē tūn lā kōwā chēpā yīnsī shū nē dīk rē yāng nā tīngī chītā sōsō chī jē tūn tā dē dū ngūn jī chēpē nāmbā jīk rāng rē rā lā dīndē jī rē chē zāng tī tēn shib dōng lā gē ji du nian tang dak bu tang si qi gang di nian di ran nian gui zhe ba di tong wu to di gup gi nian di mi jie ni zhen nian ba ju bie nian di yin zang ran nian di qi nang ba ruwa la ngai dun de ran nian qi nang xia ran nian qi nang ba yi ne gyun ke a yung si ye gi gyum zhe ye nian di le tu ba ruwa la dredi renji tundu lage jidu nian tang dakbu tang si sungbe cikang di nian di sanye gui zeba yi ne rwa la sanye di ngi sung ngam nian be nidze le ko gui ba ngu ji che gui ba di denang zeba rwa la lakba du ngan zu beji xia jie xu ba yi na doni se cha cha ni dong cha lakja ni chenji che cha Ta chi ne ma dhubwa meba da seya la sokwe pe di tenzo nang la chungwe nida nianpa dhubwe nida tenzo ye. Ta yu jo su ma tuan kong la ya yi na dhubwe be lega tenzo ngi sung tang nianpa kodun di dengi yu zang jidu nian tang dagu tang seya ki sanen di. qi ji kheba tsu da shibar qi je rane ti jang tuan la ya yi na ge zu khe yuwa ma re si shue tang ji du nian tang dagu tang si sung bai nian di ni zhan nian bar ju bai nian bar la ko gu gu re si shue ki tuan da di yin di jia yi na nga kong la se di shue ki tuan da tang bu di yin a la se bu shu bai yin na po wo san nap da na na nian xie bè nian di yin yin kheng de ji le ko gu gu yun men ge go le ya yi na ke bè chue le sung jo kang yun men go le ya yi na jia ji pyu ge lung tin sen pa bo nam la ngo de tang de xie shu bai yin li zhen qi mian na lang ge mu tu jie chue ge se di xu ye ge nang de ka la de xie ngo de xu zui bè jia ji pyu ge lung tin sen pa bo nam ge tu do sen na ran na